சபரிகம் நிகரிகரி நிறிதரி நித பசனித பனி கபரிசரி பகசரிதம் கரிதரி பகரிசரி

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக சபாபதிக்கு என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது ஆபோகி ராகம் ரூபகதாளம்.

காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு தவில். நிகழ்ச்சியில் நிறைவாக நகுமு தியாகராஜ தீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எம் அருணாச்சலம் அவர்கள் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு அவர்கள் தவில்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

மதனயனா நனகர நளின் பரம புருஷ ஹரி பிரணயி மதன கமல குருவு ஹதரணி ஸ்வரணு ரங்கநாதரம மதன கமல குரு

0: யூ ஹவ் ஜஸ்ட் ஹர்ட் டு தியாகராஜ கிருதி. எந்த நேர்ச்சினா என்றாக் சுத்ததன்யாசி செட்டு ஆதித்தாள்.
1: இந்தவரைக்கும் எந்த நேர்ச்சினா தியாகராஜ சுவாமி கீர்த்தனை விண்ணாரு சுத்ததன்யாசி ராகம் ஆதித்தாளு.
0: நவ் லிசன் டு அனதர் தியாகராஜ கிருதி சோபில்ல சப்தஸ்வரா என்றாக் ஜெகன்மோகினி செட்டு ரூபக்தாள்.
1: தர்வாத சோபில்லு சப்தஸ்வரா தியாகராஜ சுவாமி கீர்த்தனா ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane, Tyagarajar Kirtane, Ragam Amritavarshini, Adi Talam. The concert begins with St. Tyagaraja's composition, Sarasiruha Nayane, in Rag Amritavarshini, set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடுகிறார். பி அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஆனந்த நடன பிரகாசம். முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் கேதாரம், மிஸ்ரச்சாபு தாளம்.

கேதாரம் ராகத்தில் தீட்சிதருக்கு இடம்பெற்றது. அடுத்து எந்த நின்னே முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரோஜ தள நேத்ரி, ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

சங்கராபரணம் ராகத்தில் ஷியாமசாஸ்திரி சாகித்யம் இடம்பெற்றது. நிறைவாக கல்யாண கோபாலம், நாராயண தீர்த்த தரங்கம், ராகம் சிந்து பைரவி, கண்டசாபதாளம்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடினார், பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி

இனி ஸ்ரீபதே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் நாகஸ்வராவளி, ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீபதே கம்போஸ் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் நாகஸ்வராவளி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை. உடன் வயலின் வாசித்தவர் டாக்டர் எம் நர்மதா அவர்கள். ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.

சிற்றும் விழிச்சுடர்த்தான். ராகமாலிகா ரூபகதாளம். நெக்ஸ்ட் இஸ் ராகமாலிகா செட்டு ரூபகதாளா. சிற்றும் விழிச்சுடர்த்தான்.

வெள்ளை தாமரை, பீம் பிளஸ் ராகம் ஆதி தாளம். நெக்ஸ்ட் இஸ் இன் பீம் பிளஸ் ராகா, வெள்ளை தாமரை ஆதி தாளா.

தக தக தக தக தக இன்ட்ரோ சிவசக்தி ராகம் ஆதி தாளம். லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் இன் ராகா சிவசக்தி செட் டு ஆதி தாளா. தக தக தக தக தக இன்ட்ரோ.